கேது அங்கு சங்கு பயோசாரே தென் சபத சுரத்து கீனி வரகாயி கோரு அமருதாஸ் கிய கத்து கதே ஏக்கு ஜி கச்சு